0: உலாங்குங்கனி மணா ஒரு இண்டா ஒகாடாரே ஒகாடாரே ஜராடாங்குழாயி உலாங்குங்கனி மணா ஒரு இண்டா ஒகாடாரே ஒகாடாரே ஜராடாங்கு
1: விகோன் குழா விகோன் குழா ஜாங்காழி மறான்.